ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய பரராய சுரப்ரியாய லம்போதராய சகலாய சகத்திதாய நாகாநனாய சுதியக்ய விபூசிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. ப்ரஹ்ம முராரே ஸ்திபுரந்தகாரே பானோ சசி பூமிசதோ புதஸ்த குருஸ்த சுக்ரஸ்த விரா.